0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞர் கூட்டுகுணா.
1: ஹலோ ஹலோ, வந்து காரி கரு வந்து
2: அல்ல, ஞாபகம் சினிமாக்கோணம்
1: வந்து வண்டி கரடோ வா.

சுப்ரையையும் பிரதிராஜும் மாலிகனம் செய்த மைக்கின் முன்னில் மீண்டும் பின்னணி காய்கையாயி அலங்கிருத வெல்கம் பேக் லஞ்ச் பிரேக்கில் கூடியுள்ளது. பறஞ்சு வந்தது நம்ம ராஜுவட்ட ஏற்றம் புதிய சித்திரமாய ஐ நோபடிக்கு வேண்டி பின்னணி பாடி தாரத்தின் மகள் அலங்கிருத சித்திரத்தில் சர்க்கஸ் என்ற கானமான அலங்கிருத பிரதிராஜ் ஆலபிச்சிருக்கிறது. புறத்துவிட்ட லிரிக்கல் வீடியோயில் அலங்கிருதியுடைய ரெக்கோர்டிங்கின் டிடிஎஸ் திருஷ்யங்களும் உள்படுத்தியிட்டுண்ட். அதுபோலே சைபர் டோமியான வரிகள் சங்கீதம் ஒருக்கிட்டுள்ளது. அலங்கிருதியെ ஐ നോബഡിയിലൂടെ അവതരിപ്പിക്കാൻ കഴിഞ്ഞതിൽ സന്തോഷമുണ്ടെന്നും ജേക്സ് ബിജോയ് പറഞ്ഞു. എന്തായാലും ഈ പാട്ടുകളുടെ വിശേഷങ്ങളൊക്കെ പറഞ്ഞിരുന്നപ്പോഴാണ് നമ്മുടെ പാട്ടുപടിയിലെ പാട്ടുകൾക്കുള്ള ഒരു സമയമായിട്ടുണ്ട്. കേൾക്കാം ബ്യൂട്ടിഫുൾ ആയുള്ള പാടുകൾ. നിങ്ങൾ കേട്ടോണ്ടിരിക്കുന്നത് മൈ റേഡിയോ 90 FM ആണ്. കേട്ടറിഞ്ഞു കൊണ്ടുകൂടാ ലഞ്ച് ബ്രേക്കിൽ ഋഷേന്ദ്രജ് ശരണകിയാണ് നിങ്ങൾ